ஆகாஷ்பணி கொல்கத்தா பூன்சாய் மொடகல் துருய் கேடுடு துருய் மிட்டரியா கீதாஞ்சலி உச்சன் தால்மாக்கன் எஹோபினா சிங்கர் பேராரியா சாந்தாடி அக்கடா சிங்கர் பேராரியா சாந்தாடி அக்கடா தோ எத்தோப் ஹுயுக் கனா ஹேம் சந்திர மாண்டி ஆ சாந்தின் குவா சாப்பிடாவுத்தினா பரப் செரிஞ்சத்தேத் செரிஞ்சது சரஸ்வதி ஹாஸ்தா சுரதுனி மாண்டி ஆர் சுந்தரி முர்மு